அரே கால் சூரிதாபாப் கானதியாப் ஒன் உரிய நானாய் நானாத்துவேன் ஒரியான து ஒரியாவ துதூர் அரே உ இதியோப் துத்து தூர் அரே அனே அக்தேனேத் ஒன் ஊத்தக் உராபா ஃபடிக் தக்குவேத்தை மை தக்கு தூர் அரே தூ காத் தக்கு ஓத்தக்கு எதேன் துதூர் அரே பீவரிய குன் ஊத்தக் மிஷூப் இக்கத்தி துதூர் அரே உவ உரியாவ எம் தல்லீக்னா உரிய தாயிபு துதூர் அரே தாயி தூ என்ஹெனின் தீம எம்பத்தே துதூர் அரே உவ ஓரியா உவ வஹபெம் உவ கக்சக்காவ துதைனியாதே தித்தான எம்பத்தா அஹோபியோங்க இஹிநாத்தா ஊத்தக் உக்ன இன்சானியாய் தூவ தயா தூவ வனி ஆதிம் தியூ உக்ன தாயிமா இந்தியக் தித்தேன தி தாயித் சகீனி வேர் அரே கான இந்தி தாயின மிரி தோராப் தோன துப அரியுத்தோக் ஹயீ சுரஹசாப் உத்தீக்க வகலி உதூர் அரே திந்தி தொத்தூன நானா துத்திந்தியக் தாயின மிரீத் ஓராப் தித்தேன தாயின ஹீஸ்தியேத் தித்தி மகனை மீன் க ஏஃபிந்த் இம்பத்தே பரு கல்லான் தோன தாயின ஹீசி சக்தியேத் இம்பத்தே தாயித்து கத்தியக்கன் பரு கிரே திரீபேக்க ஹொய் சங்கியேக்க உம்ப தூ தூக்ன ஃபகரந்தீதா ஊக்ன இம்பத்தா ஊத்தக் உராப துத்தோன தோமக் அம் தர்ராமீத் உகரோயோ ஹேர் ஹொய் கிஹாய் அக்கோபேத் துணாத்தீதா ஹொய் சங்கியத் தூன இம்பத்தா ஃபகரந்தீத் அரே உனூதை தித்தேன தேமக் உசக்தி ஃபுருஸ் வஹீசேன் அகோ இட்டக்கெக்னா ஊத்தக் இம்ஃபரீதோகோப் மசி மத் அபாய்வா மசி ஹாப் குவா மசி நாஸ் தக்காவா இந்தியோ உம்பத்து ஃபெரூஸ் கீ கே ஃபகரந்தீத் கீ கேன் தூ ஊத்தக் உஃபகர் உகரோயோ அம்பீக் உகுன் ஓ உகுன் ஓ ஒக்ன இமோட்டி உகுனூ துமாக்னாய்த்தீத இன்தீரோப் தும்பத்தோ தோக்ன ஹை சங்கி ஹாய் சங்கே தூன அர்ரிவ் ஓன் ஊம்ஃபிஸ் ஊக்ன அஷோப் அஷோப் அஷோப் காலு பரோ திமோட்டி எத் தூன உம்பரு ஃபுரூசி ஒக்கரக்காவு அன்னு தோய்த்தியோ எஹ அஷோயோ அக்கோ பேத் துணாத்தீதா ஹினின் துதாயினாய் உதயோன் நிசரிவெத் தூன தித்தேன திதாயித் அபிக்தித் தாய் புக்னோஹோ இதினித் தூன உம்பத்தோ நிசரிவ் வேர் அரே குயிலாயோர் ஈசனி குயிலாயோர் இந்தியத் தபை வே தந்தேஃபி துதூர் அரே ஹாஃபோ கு உரிய வாலியோக் ஷிபூபு ஆஃபாலு சபி தஸ்ஸை தூ அதுவிதோரே திரபந்தேந் துதூர் அரே ஹாஃபோ கு இந்தியோப் துத்துதூர் அரே ஹாஃபீப் தேன துலே தீப் தேனா துனூன் பரூக் கைஹா எத்னியேன கித்து ததித்தி பதிதேனோப் துத்து தூர் அரே பாபரே தக் ஹொய் கதாத்தா ஹொய் திஹாய் தக் ஹொய் கிச்ஃபிர ஏத்ன் வரே அரே தூக்ன ஹதாத்தித் கேட் அத்து ஏத்ன் ஹதாத்தித் கேட் அத்து துதாயத்னி துதூர் அரே அசாசன் ஊத ஹையா கேனேன ஓர் திபுனூப் அக்கை ஹையா கியேனாத் குயிலா ஓர் கான இந்து ஹீவ அதர்மத்தே ஹையேன் தோலி ஹாஃபி பிபரியேக் உரிய லாபித் பதீப் தைனி ஏதமோனி பிதைனேகிந்து தும்ப தூ ஒன் ஓரியா உவா தித்தேன தோலே உவா தித்தேன எம்பத்தே ஒன் சிறுக் இத்ஃபரியோ பையா கியேனா தூ அரே உகவி போய் தவாயினேனாத் ஓர் உகவி இதாய் பிம்பாப கல்லதீனி இம்பாப தாய் பாய தூர் அரே துபிரியே ஃபகரந்தி துபிரியே ஓதை தாய் உயரே ரியோப் லைட் லைட் வித்காய் தும்பத்தோ ஹையா கே தீத் உம்பத்தோ லைட் லைட் வித்காய் பரு ஃபகர் தக் இக்கத்தி லேத் தவாயினி ஹபின் தவாயினி தேன திதாயித் கஸ்தே தவாயின் வேத் துணா தீதா என்ஹெனின் உனூதை தேன இம்பத்தே திதாயித் தாயிப் பயக்சின் நேத் தாயிப் இம்பத்தே டாயிக் தித் ஊதை ஹாஷ் போபினித் தூன ஹெனின் நெஹரிவ் துபிடாவி உதயூன் அரே ரரே சம்னனேனா ஹெனின் ததி துஹதித் நனித் துத்தீம் சவுனே தூ ததி தும்பத்தோ வேதோர் ஹதித் நியேத் கஸ்தியோ தோன ஓதை நிசரிவேத் தித்தேன திதாயித் ஒரியா உவா உஹபின் வா தித்தேன திதாயித் உதை தாயிப் டாயிக் தீத் குவதோ தவாயினேன உம்பத்தோ நிசரிவ் ஹொய் நெஹரிவ் தொத்தோனா தூ தாயின ஷல்ல திமிர்னா தாய் தா திப் தீம ஷல்ல தாத்தேனா ஷல்ல உதை ஓதை தித்தேனா தர் உதை கதாய் கப் ஷல்ல திகத்தீனா ஏனின் ஸ்திர ஒக்னியத் ராதியுசமருத்து சுபோனாய் சலாமினி ஒக்னி.